0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by ஈ அவதி காலத்து நீங்களோட பிரியப்பட்டவருக்கு ஒரு gift நல்கி சர்ப்ரைஸ் செய்யாம் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருந்தும் ஓரோ டைமண்ட் அல்லது பிரஷஸ் ஜெம் ஜுவல்லரி பர்ச்சேஸ் நோடப்பம் நேடு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் ஒப்பம் பழைய சொர்ணாபரணங்கள் எக்ஸ்சேஞ்ச் செய்யாம் ஒரு நஷ்டமும் கூடாதே
1: in association with
2: commercial bank we are saving more turns dreams into reality commercial banks 5 million riyals dream dream bigger
3: Naseem Healthcare Naseem Surgical and Medical Center Searing Road Healthy Smiles Anytime For more information call 4411133
4: And Lulu Hypermarkets Supermarkets and Department Stores Where the world comes to shop Just feel

0: மாலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by இயவதி காலத்து நீங்களோட பிரியப்பட்டவருக்கு ஒரு gift நல்கி சர்ப்ரைஸ் செய்யாம் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல இருந்து ஓரோ டைமண்ட் அல்லது பிரஷஸ் ஜெம் ஜுவல்லரி பர்ச்சேஸ் நோடப்பம் நேடு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் ஒப்பம் பழைய சொர்ணாபரணங்கள் எக்ஸ்சேஞ்ச் செய்யாம் ஒரு நஷ்டமும் கூடாதே
1: in association with
2: commercial bank we are saving more turns dreams into reality commercial banks 5 million riyals dream dream bigger
3: Naseem Healthcare Naseem Surgical and Medical Center Searing Road Healthy Smiles Anytime For more information call 4411133
4: And Lulu Hypermarkets Supermarkets and Department Stores Where the World Comes to Shop Just feel

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by ஈ அவதி காலத்து நீங்களோட பிரியப்பட்டவருக்கு ஒரு gift நல்கி சர்ப்ரைஸ் செய்யாம் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல இருந்தும் ஓரோ டைமண்ட் அல்லது பிரஷஸ் ஜெம் ஜுவல்லரி பர்ச்சேஸ் நோடப்பம் நேடு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் ஒப்பம் பழைய சொர்ணாபரணங்கள் எக்ஸ்சேஞ்ச் செய்யாம் ஒரு நஷ்டமும் கூடாதே
1: in association with
2: commercial bank we are saving more turns dreams into reality commercial banks 5 million riyals dream dream bigger
3: Naseem Healthcare Naseem Surgical and Medical Center Searing Road Healthy Smiles Anytime For more information call 4411133
4: And Lulu Hypermarkets Supermarkets and Department Stores Where the world comes to shop Just feel

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by ஈ அவதி காலத்தில் நீங்களோட பிரியப்பட்டவருக்கு ஒரு gift நல்கி சர்ப்ரைஸ் செய்யாம் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல இருந்தும் ஓரோ டைமண்ட் அல்லது பிரஷஸ் ஜெம் ஜுவல்லரி பர்ச்சேஸ் நோடப்பம் நேடு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் ஒப்பம் பழைய சொர்ணாபரணங்கள் எக்ஸ்சேஞ்ச் செய்யாம் ஒரு நஷ்டமும் கூடாதே
1: in association with
2: commercial bank we are saving more turns dreams into reality commercial banks 5 million riyals dream dream bigger
3: Naseem Healthcare Naseem Surgical and Medical Center Searing Road Healthy Smiles Anytime For more information call 4411133
4: And Lulu Hypermarkets Supermarkets and Department Stores Where the world comes to shop Just feel

0: மாலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by இயவதி காலத்து நீங்களோட பிரியப்பட்டவருக்கு ஒரு gift நல்கி சர்ப்ரைஸ் செய்யாம் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல இருந்து ஓரோ டைமண்ட் அல்லது பிரஷஸ் ஜெம் ஜுவல்லரி பர்ச்சேஸ் நோடப்பம் நேடு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் ஒப்பம் பழைய சொர்ணாபரணங்கள் எக்ஸ்சேஞ்ச் செய்யாம் ஒரு நஷ்டமும் கூடாதே
1: in association with
2: commercial bank we are saving more turns dreams into reality commercial banks 5 million riyals dream dream bigger
3: Naseem Healthcare Naseem Surgical and Medical Center Searing Road Healthy Smiles Anytime For more information call 4411133
4: And Lulu Hypermarkets Supermarkets and Department Stores Where the World Comes to Shop Just feel

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by ஈ அவதி காலத்து நீங்களுடைய பிரியப்பட்டவருக்கு ஒரு gift நல்கி சர்ப்ரைஸ் செய்யாம் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருந்தும் ஓரோ டைமண்ட் அல்லது பிரஷஸ் ஜெம் ஜுவல்லரி பர்ச்சேஸ்னோடொப்பம் நேடு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் ஒப்பம் பழைய சொர்ணாபரணங்கள் எக்ஸ்சேஞ்ச் செய்யாம் ஒரு நஷ்டமும் கூடாது
1: in association with
2: commercial bank we are saving more turns dreams into reality commercial banks 5 million riyals dream dream bigger
3: Naseem Healthcare Naseem Surgical and Medical Center Searing Road Healthy Smiles Anytime For more information call 4411133
4: And Lulu Hypermarkets Supermarkets and Department Stores Where the world comes to shop
5: Just feel like you're home
6: Chennai Beats
7: Tamil Head of the Hour
8: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை

0: Chennai beats.
1: Tamil head of the hour.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: 91.7 FM.
1: Qatar's happiness frequency.
2: Now, available on Uridu TV channel number 911.
1: நீங்களோட ரூட்டில் கூட்டுண்டு
3: ரிலாக்ஸ் அண்ட் ரீசார்ஜ் வித் 917 ஈவினிங்
1: பவர் அப் யோர் ஈவினிங்ஸ் வித் 917 ஈவினிங்ஸ் ஞாயிறு முதல் வியாழம் வரை வைகிட்டு 5 மணி முதல்
4: Joy Alucas 917 evenings
5: presented by Joy Alucas world's favorite jeweler
0: powered by
6: Khatrine Arabic Mandiyude best destination Zamzam Mandi Mandi Madbi Madfoon Madgut thudangi authentic Arabic cuisine de ruji ariyam call 4001707
7: in association with
8: Doha Bank
7: make shopping more rewarding get a 500 Qatri Riyal Lulu voucher with your new Doha Bank Lulu Mastercard Platinum credit card just spend 1 Qatri Riyal to unlock up to 5% rewards. Apply before June 30th. TNC apply.
5: And
9: Marza Hypermarket. Be fresh. Be you. Visit your nearest store today.
10: Radio Suno